0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை

அன்பு நேயர்களே, நான் விஜி அழகு. அமெரிக்க தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். உங்களை தென்றலாய் தழுவுவது சிற்பி அவர்களின் இசையில் வெளிவந்த மெல்லிசை பாடல்கள். மேலும் பல பாடல்கள் உங்களை மகிழ்விக்க வர இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: மலர்காணின் மையாக்கி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று.
1: நெஞ்சே, மலரை கண்டு காதலியின் கண் என்று மயங்காதே.
2: Her eyes should not be compared to common flowers which all can see. The beauty of her eyes is so rare, only my loving eyes can understand that beauty.
0: முரிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் வெய்தோள் அவர்க்கு.
1: தளிருடல் முத்துப்பல் நறுமணம் வேல் கண் மூங்கில் தோல் அவளுக்கு.
2: Well built physique, pearl like teeth, intoxicating fragrance, sharp eyes, shoulders like tender bamboo shoots, she is a complete woman.
0: மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழிமதி.
1: பெண் முகம் போல் ஒளிர்ந்தால் நிலவும் காதலே.
2: If you too can shine like my beloved, O midnight moon, I may fall in love with you as well.
0: அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிப்பு நெருஞ்சி பழம்.
1: அனிச்ச மலரும் அன்னத்தின் இறகும் கூட அவள் மென் பாதத்திற்கு முள்ளாகும்.
2: Even the delicate anicham flower and the swan's soft feathers are like thorns to my beloved's tender feet.

0: யாரே
1: தாய் கிளவி?
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இதயம் மயங்காதையா, துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி கூட

தங்கிக்கு நான் தங்கிக்கு நான் தங்கிக்கு நான் சொல்லாம் தாலிபாபா.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நானுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்டு போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சான். அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனை மரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.
2: அமெரிக்கா தமிழ் வானொலி. தமிழ் எங்கே மூச்சு.

வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மற்றும் வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் திருக்குறள் கட்டுரை போட்டி. இப்போட்டியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் அமெரிக்காவில் வசிக்கும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியராக இருக்க வேண்டும். இப்போட்டிக்கான கட்டுரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் மார்ச் 31, 2022. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதற் பரிசாக 1000 அமெரிக்க டாலர்களும், இரண்டாம் பரிசாக 500 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் பரிசாக 250 அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுகிறது. மேலும் போட்டியின் விதிமுறைகள், தலைப்புகள் பற்றி அறிந்து கொள்ள www.tsgwdc.org என்ற வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க வலைதள பக்கத்தை பார்க்கவும். நன்றி.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உடம்பாடே இல்லாத

0: என்னது
1: கம்பளி
2: வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனேடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன சரியும் வராம தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா இந்த கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பாலத்தை மீட்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையால அந்த சத்தத்தை உண்டாக்கிட்டாங்க.

0: என்றும் உருவுதல் வேண்டும். புகழோடு நன்றி பயவா வினை.
1: புகழும் நன்மையும் தராத செயலை விடுக.
2: Avoid any act that does not bring good, dignity and honor.
0: பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழிநல் குறவே தலை.
1: தவறான வழியில் ஈட்டிய செல்வத்தினும் வறுமையே சிறந்தது.
2: Poverty is better than wealth achieved through wrong means.
0: ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை.
1: தாயின் பசி போக்க கூட தவறு செய்யாதே.
2: Never walk the wrong path, even to feed your hungry mother.
0: ஊறு ஊரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரன்பர் ஆய்ந்தவர் கோள்.
1: இடையூறு வருமுன் தடுத்தலும் வந்த பின் தளராமையும் நன்று.
2: The truly learned foresee and prevent trouble in order to avoid it, but they face and overcome unavoidable difficulties.
0: சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
1: சொல்வது எல்லோருக்கும் எளிது, அதன்படி செய்வதோ அரிது.
2: Big talk is easy. The difficult part is implementing what you talk.
0: எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறும்.
1: மன உறுதி இருந்தால் நினைத்தது நடக்கும்.
2: People of resolute mind will achieve whatever they wish for.
0: கலங்காது கண்டவினை கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல்.
1: துணிந்த செயலை விரைந்து செய்க.
2: Once a decision is made, do not waver. Act firmly, without delay, and with diligent alertness.
0: சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது.
1: ஆராய்ந்து துணிந்த பின் காலம் தாழ்த்தல் குற்றம்.
2: Deliberations lead to a decision. Once a decision is made, act on it promptly and thoroughly.
0: ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல்.
1: நல்லதை எண்ணுக, இயன்றதை செய்க.
2: Think and wish good, always, and do what is possible.
0: ஆக்கமும் கேடும் அதனால் வருதலான் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு.
1: ஆவதும் அழிவதும் சொல்லால் வருவது.
2: Words can bring either gain or loss. Therefore, exercise caution and measure when you speak.
0: கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்.
1: கேட்போரும் கேளாதவரும் விரும்பும்படி பேச வேண்டும்.
2: A good speech captivates the audience and makes people who missed it regret that they missed it and long to hear it.
0: திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினூங்கு இல்.
1: திறனறிந்து சொல்வதை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை.
2: The ability to speak well is more valuable than any other virtue or wealth.
0: சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து.
1: வேறொரு சொல்லால் வெல்ல முடியாத சொல்லையே சொல்க.
2: Choose and use meticulously appropriate words which cannot at any time be excelled.
0: சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அறிது.
1: சொல்வன்மை சோர்வின்மை அஞ்சாமை உடையானை வெல்ல முடியாது.
2: It is difficult to defeat one who has the gift of powerful speech coupled with tireless hard work and courage.
0: பல சொல்ல காமுறுவர் மன்றமாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர்.
1: சுருங்கச் சொல்ல அறியார் அதிகம் பேச விரும்புவர்.
2: Those who cannot be brief and to the point are the ones who love to keep on talking.
0: இனருள்தும் நாரா மலரனையர் கற்றது உணர விரித்துறையாதார்.
1: கற்றதை விளக்க அறியாதோர் மனமற்ற மலர் கொத்து போன்றோர்.
2: Those who cannot express and explain what they have learned are like flowers without fragrance.

0: ஏ தம்பி,
1: பாபா
0: என்னங்களா?
1: அட உன்னைதவா, ஏனப்பா ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா, தப்பு இல்லையா? அது
2: மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க.
1: எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேன். நீ
2: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியமாங்கண்ணா.
1: ஏ மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோண்ண.
2: அண்ணா குடிஞ்சு தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்க, எனக்கு லட்சியம் இருக்குதுங்க.
1: என்ன
2: பின்னால தெரியுது இல்லைங்க, அரமணை
1: அதுல வேலை சேரணும் சொல்லு வேணா சேர்த்து விடுறேன்.
2: இல்லைங்க, அந்த அரமணை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க.
1: ஏய் அட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பாத்து வரணும் சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்கு.
2: நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாது நினைச்சதுனாலதான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கோங்க.
1: சரி, இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட மாதிரி பணியின் போட்டுருக்க.
2: நாய் தானே கரண்டுச்சு.
1: எப்போ
2: காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க, அத பொறுக்கறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க.
1: நாய் ஜெயிச்சிருச்சாக்க?
2: இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாய் கொண்டு போட்டணுங்க.
1: அட பாவியே, நாய போய் கொண்டிருக்கேன் பாரு.
2: நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானு.
1: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க?
2: எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க.
1: வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்க அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவர் ஆகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சிட்டு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எங்கட்ட வேலைக்கு வந்துறியா?
2: ஆ சரி.
1: வேற என்ன?
2: அமாவாசை
1: போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நகை நகை சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும்.
2: சரி,
1: எவ்வளவு வேணும்?
2: ஒரு 500 ரூபாய் கொடுங்க.
3: ஹலோ, இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா?
2: தெரியுங்க, இன்னத்தன தான் போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய்.
1: இப்படி இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப
2: எதிர்கட்சியில்
1: போகாம இருக்கிறேன்.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு.
1: பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது.
2: Degradation of the spirit is about treating things that have limited value as if they have infinite value.
0: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
1: மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும்.
2: People of inner wisdom are free from delusions, overcome confusion, and attain liberation.
0: ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து.
1: ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும்.
2: Those who have realized the truth live in heaven on earth.
0: ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு.
1: உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை.
2: Knowledge is worthless without wisdom.
0: எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும்.
2: Whatever might be the apparent phenomena, be wise to analyze and find the real truth of it.
0: கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி.
1: துறவர வாழ்வுக்கு தகுதி உடையவராக செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள்.
2: Relentless seekers of truth attain liberation.
0: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் உறுதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
1: உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள்.
2: A mind that perceives the inner workings of all phenomena and directs itself to the foundation of all truth need not worry about rebirth.
0: பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு.
1: அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும்.
2: Only those who perceive the perfection of phenomena, that is, God, will triumph over the cycle of birth and death.
0: சார்புணர்ந்து சார்புகெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய்.
1: துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும்.
2: Those who seek God's grace and give up all other bonds will be free from worldly sorrows.
0: காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய்.
1: விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகின்ற துன்பம் அழிந்துவிடும்.
2: Once the triple evils of lust, anger and delusion are eliminated, all sorrows end.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டீ அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

இப்படி சூடு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசில் அடுத்த பாடலைக்கு செல்லும் முன்பாக ஒரு சின்ன அறிவித்தல் உங்களுக்கு. அமெரிக்க தமிழ் வானொலியில் நேர்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ATR@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக இந்த நிகழ்ச்சி பற்றியோ அல்லது எங்கள் இதர நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ATR@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக. சரி, நேர்களை மெட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையல்களை போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு இட்டாலியன் டிஷ், ஒரு சிக்கன் டிஷ் தான் இது. இது நல்லா சூப்பராக வித்தியாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு பேர் சிக்கன் புட்டனீஸ்கா. இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து லெக்ஸும் தையுமாக இருக்கிறதா வாங்குங்கோ. அது வந்து ஒரு 6 pieces எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த தை மூண்டு லெக்ஸ் மூண்டாக கேப்பர்ஸ் என்று சொல்லி கடையில் கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன கடலை மாதிரி இருக்கும், ஒரு சின்ன மில்லிய கேனில் வரும் அது கேப்பர்ஸ். இதில் சின்ன பாட்டில்ஸில் விற்பாங்க. அந்த சோஸு அல்லது எல்லாம் இருக்கிற செக்ஷன்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் கேப்பர்ஸ் என்று சொல்லி. மற்றும் பீல்ட் கேன் டொமேட்டோஸ், கேனில் தான் பீல் பண்ணி முழுசு முழுசாக இருக்கும் டொமேட்டோஸ் வந்து அந்த ஒரு க்ரஷ் இதோடையே வச்சுருப்பாங்க, அது வாங்கி கொள்ளுங்க. ஆலிவ்ஸ் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆலிவ்ஸ், அந்த மேரினேட் பண்ண ஆலிவ்ஸ் விற்கும் அந்த இது வாங்கி கொள்ளுங்க, அது ஒரு ஹேண்ட்ஃபுல். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து அது அந்த சிக்கனை குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு. வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் வெட்டினீங்கன்னா, ஒரு பாதியில் கொஞ்சமாக வெட்டினீங்கன்னா, இல்லை கணக்கு அதுக்கு போடுறே இல்லை, அதுக்கு உண்மையிலேயே வெங்காயம் பெருசாக போட மாட்டாங்க. நான் செய்யக்கல, நான் போட்டேன். நான் என்ன எனக்கு போட்டால் அது நல்லா இருக்குமென்று என் மைண்டுக்கு, ஸோ நான் போட்டேன். ஆனால் உண்மையான ரெசிபிக்கு அது இல்லை, போடுறே இல்லை. அதுக்கு வந்து ஒரு 2 tablespoons நல்லா சாப் பண்ணின வெங்காயம், லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸ் வந்து, மற்றது சாசேஜ். சாசேஜ் வந்து அது க்ரம்பிள் பண்ணி நல்லா, அது நீங்கள் இந்த இந்த என்ன சாசேஜ் எடுத்தாலும் டசன்ட் மேரர், அது வந்து நீங்கள் அந்த க்ரம்பிள் பண்ணி அதை எடுத்துக்கோ. அந்த தோலை உரிச்சிட்டு அந்த க்ரம்பிள் பண்ணி எடுத்த சாசேஜ், அது வந்து 1.5 சாசேஜ் வந்து ஒரு பெரிய சாசேஜ் இருந்தால் காணும். அதுக்கு பார்ஸ்லி லீஃப் நல்லா ஃபைன் சாப் பண்ணினது ஒரு 2 tablespoons, சாப் கார்லிக் ஒரு 2 tablespoons. இப்போ ஒரு சோஸ் பேனுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இந்த சிக்கனை கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி வச்சுருக்கணும். தண்ணி இல்லாமல் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் உப்பு ஒன்றும் போட தேவையில்லை. அந்த சிக்கனை சும்மா ப்ரௌன் பண்ணுவோனும் அந்த ஸ்கின்னோட இருக்கணும். இதையும் போட்டோன்னே வேணும் அந்த ஸ்கின் பக்கத்தை முதல் டவுன் பண்ணி போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும்னா மெட்ட பக்கம் திருப்பி போட்டுட்டு அது ஃபுல்லியாக குக் பண்ணணுமென்றது இல்லை. ஏன்னா நாங்கள் ஏதோ அவனுக்குள்ள வைக்க போகிறோம், அந்த நல்லா ப்ரௌன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது. அதை போட்டு எடுத்துட்டு நல்லா அப்புறம் மீடியம் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் மீடியத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம். நல்ல ஹீட்டில் இருக்கணும்னா அப்போ தான் போட்டால் தண்ணியாக வெளியில் வராமல் அந்த உடனேயே அது ட்ரையாக அப்படியே குக் பண்ணோம். இப்போ ப்ரௌன் இந்த சிக்கனை ப்ரௌன் பண்ணா பிறகு அதுக்குள்ள எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த கார்லிக் சாப் கார்லிக்கும் அந்த ஆனியனையும் போட்டு சொட்டே பண்ணுங்க. ஒரு சாதுவாக அந்த ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் வரைக்கில் நீங்கள் சாசேஜை போட்டுருவணும். இந்த மேக் ஷுவர் பண்ணுங்கோ இந்த கார்லிக் சாப் பண்ணினது பேர்ன் பண்ணக்கூடாது. பேர்ன் பண்ணினா உங்களுக்கு ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒரு கிளாஸி ஒரு இதாக ஒனியன் மாறக்கில் நீங்கள் சாசேஜை போட்டுருவணும். க்ரம்பிள் பண்ண சாசேஜை போட்டு அதை நல்லா சொட்டே பண்ணுங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இந்த சிக்கனை ப்ரௌன் பண்ண போகல பேனுக்குள்ளே ஒலிவ் ஆயில விட்டுட்டு நீங்கள் ஒரு பட்டர் 1 spoonம் அதுக்குள்ளே போடுவானு. அப்போ தான் அது நல்லா நல்ல இதாக வரும், இல்லாட்டி அது ஒரு ஸ்மோக்கியாக வரும். அதுக்காக நீங்கள் அதை தவிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டரும் போட்டிங்கன்னா தானே அது ஈவினாக நல்லா ஒரு இதாக குக் பண்ணும். இப்போ அந்த சோசேஜையும் சொட்டே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த கேன் டொமேட்டோவை உடைச்சி அதுக்குள்ளே கொட்டுங்கோ. கொட்டிட்டு அந்த பொட்டேட்டோ இது பண்ணுற மேஷர் இருந்தால் அந்த மேஷரால் அல்லாட்டி ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க அந்த டொமேட்டோவை. பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கேப்பர்ஸையும் போட்டு அந்த குக் பண்ண சிக்கனையும் போட்டு பாஸ்லி லீஃபையும் தூவிட்டு அதை நல்லா அப்படியே குக் பண்ணுங்க அடுப்பில் வச்சு நல்லா. அது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகட்டும். அந்த குக் ஆகி நல்லா வரைக்கல நல்லா மூடி போட்டுட்டு நல்லா குக் பண்ணுங்க. அதை பறக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா பேக் பண்ணுன்னு குக் பண்ண போகிறேன் நாங்கள் அது அடுப்பில் நான் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இதை மெதுவாக ஒரு மீடியத்தில் வச்சு தான் நல்லா குக் பண்ணுங்கள். கவர் பண்ணி குக் பண்ணுங்கோ. ஏன்னு சொன்னால் நீங்கள் கவர் பண்ணாட்டி அது உங்களுக்கு பறக்கும், எல்லா இடமும் தெறிக்கும் உங்களுக்கு. அப்போ கவர் பண்ணிட்டு தான் நீங்கள் திறந்து ஒரு கொஞ்சம் ஸ்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செய்யணும், ஏன்னா கையில் தெறிக்க பார்க்கும். இந்த சோசுக்குலேயும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு உரைப்பாக தேவை அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடலாம். நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சிக்கனை ப்ரௌன் பண்ணி வெளியில் எடுத்த உடனே ஒரு கொஞ்சம் போல் சால்ட்டும் லெமன் ஜூஸும் பெப்பரும் மேலால் நீங்கள் விடவானும். அந்த சிக்கனுக்கு மேலால் விட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு வச்சுருக்கோம். குக் பண்ண முந்தி போடாதீங்க, குக் பண்ணி நாப்புறது தான். ஏன்னா சிலது அந்த மெதடில் தான் நாங்கள் செய்ய வேணும். அப்படி செய்தீங்கன்னா தான் அது நல்லா வரும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். இதை நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதில் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நல்லா பாஸ்டா, நல்ல பாஸ்டா ஏதோ எந்த பாஸ்டாவாவது நீங்கள் எடுக்கலாம். பெனி பாஸ்டாவோ எந்த பாஸ்டாவோடையும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குஸ்குஸ், நீங்கள் குஸ்குஸ் செய்துட்டு இந்த குக் பண்ணுற நேரத்தில் எங்களோட அடுப்பில் நீங்கள் குஸ்குஸை கொஞ்சம் வெங்காயம் பெப்பர்ஸ் கேரட்ஸ் எல்லாம் போட்டு சொட்டே பண்ணிவிட்டு குஸ்குஸ் அந்த பாக்ஸில் இருக்கிறபடி என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணி போட்டு சொட்டே பண்ண வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மெரினாரா சோஸோட அந்த சிக்கனையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு தான டிஷ்ஷாக இருக்கும். இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணணும். ஸ்லோ இதில் வச்சு நீங்கள் குக் பண்ணக்குள்ளே அந்த சிக்கன் வந்து போனை விட்டு வார மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மெரினாரா சோஸ் எல்லாம் அந்த சிக்கனில் ஊறி சூப்பராக இருக்கும் அது. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் விரும்பினா கொஞ்சம் சீஸ் வந்து நீங்கள் அந்த குக் பண்ணி கொஞ்சம் கடைசி நேரம் வர நேரம் இறக்க போகிற நேரத்துக்கு கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒரு கிள்ளி ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிரேட்டட் மொசரல்லா சீஸை மேலால் சும்மா போட்டுட்டு மூடி விட்டிங்கன்னு சொன்னாலே அதுக்குள்ளேயே மெல்ட் பண்ணி அந்த சிக்கனுக்கு மேலே இருக்கும் அது. நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சாப்பிடக்கில் அந்த சீஸும் செய்கிறக்கில் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கோ. உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானலைக்கும் தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் சிக்கன் புட்டனேஸ்கா செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ.
2: ஓ போயிட்டானா?
1: ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா?
2: ஏன் உங்க சீட் அங்க போய் உட்காராதா?
1: ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க.
2: நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்படியா? என்ன விஷயம்?
2: என் ஆளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு மாப்ள.
1: அதை விட ஜுஜுப்பு மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா?
2: சூப்பர்ரா. எப்ப கல்யாணம்?
1: கூடிய சீக்கிரமே. என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள.
2: சட்ட சிக்கலா?
1: இந்த
2: வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர்.
1: காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்தேன் இல்லையா?
2: உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற.
1: என்ன பத்தி பேசு? யாரை பத்தி ஏதாவது பேசுன?
2: அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா.
1: ஆமா, வாழ் போல அது, நீ போல இது.
2: போடாதான்
3: நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கூட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மழை கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு.
4: அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.
1: சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர் இப்போ
2: உன்ன பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ.
1: நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா.
2: ஹே, சங்கம் வச்சவன் எல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுரா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: ஏங்க, இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம்
2: தானே? இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டுப்புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும்தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புளின்னு தெரியாம பால் கலவன அது மடி பூச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு, அது அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம்.
1: ஓஹோ, அப்ப இது
2: அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலி கிட்ட முரத்து கொடுத்து துரத்தடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி
1: காட்டுறேன். இருக்குது,
2: ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல
1: உண்மைதான், உண்மைதான் நம்புறேன்.
2: உலக தெரிஞ்ச புள்ள வாங்க.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஎம்எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. டெஸ்டினி என்னங்க, ரெண்டு டீ போடுறேன் இந்தாங்க. டீல சீனியே இல்லைங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிறேன். ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். நான் என்ன பம்பா பண்றேன், அன்பா தானே சொல்றேன். இப்பார் எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்க என்ன அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு. இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா.
2: சோடா
1: போயா? தம்பிக்கு ஒரு சோடா கூட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குனே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு
2: என்னங்க
1: லொல்லு?
2: ஓ
1: இந்தாங்க சோடா
3: சாப்பிட. என்ன
2: பால் கேக்குறான்?
3: நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு.

0: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷன் தான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க

Mucke. GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும். Thank you.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ்

ஜாப்ஸ், பில்கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றம் தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார்.
அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளைஞரியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும்
மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை, அறிவும் தேவை. கல்வி வேறு, அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக, முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர், காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்ககாலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார்.
2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடலிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறைகள் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ 200 டாலராக உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள்.
மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும் தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அழுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம்.
அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும், பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரை போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை americantamilradio@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க.
2: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
3: தெரியும்.
2: எனக்கு 800 பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியை சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேச்சுட்டு இருக்கும்போது பிபி ஊதுற?
3: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார்.
2: சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கிற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன். அதான் இந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா.
3: புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார்?
2: இதை மட்டும் வைக்கணையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ண குத்து
3: சார். அது வந்து
2: நான் பாப்டி.
4: எஸ் சார்.
2: ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. என்ன
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான். வார்த்தைக்குள் உண்டாடும் உணர்த்தம் நீதான், என் வாத்தியத்தில் இசையாக உயிர் மூச்சு நீதான். தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியால் தொட்டவளும் நீதான். காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான்,

பாய் விரிதல் போல் விரியும் நீரின் பரப்பிலே, வாய் விரியும் செங்கமலம் பவள நிறத்திலே.

புழுதி மகன் புவிக்களித்தான் மனது மகிழ்ந்து, மனது மகிழ்ந்து. பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வய

பொன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே. சந்திரனில் முகம் பார்க்கும் தஞ்சை கோபுரம், கோபுரத்தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம். ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அளித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்று வயது ஐம்பது, வயது ஐம்பது. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை தொடரும். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வயல்

வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்ப்படும் போதும் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம், ஒளிப்பிரவாகம். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வயல்

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்லுவது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல, மக்களை அணிதிரட்டி